0: மெல்பர்ன் விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹாய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசட் ஒபவ மெசே ஆமந்திரணே கராய் சகலவித கலா நிமேவும் சா ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட தத்துவித்திது சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசுமட்ட இரிதா சங்கிரஹாயின் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசரம்
1: ගීත සංගීතකට ගායනා කර ඇත්තේ සී.ටී. ප්‍රනාන්දු විසිනි.